ஆனந்தம் பரமசுக்கரம் கேவலம் ஞானமூரத்திம் த்வந்த்வதித்தம் த்ரிகுணரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.